0: சொன்ன மதப்பா அம்மா. இப்ப நம்ம ரீசார்ஸ் பண்ண தரோம்.
1: Radio Murta, una radio de aquí, feta.